சபசகீசி கும்புது சேரதே நினகே ஹானி இல்லென்னாலும் நுடி நுடி மௌன வேதுகை மருளுதனே பேடான்யும் நின்னு பதஷயா.